0: Special insights here with us, the TVK government swinging into action against corruption in the state. All right, moving on to other stories now, telling you more about what actually happened. It's the Chief Minister Vijay's anti-graft crackdown in the state. The Bridegate storm is perhaps raging in Tamil Nadu. That's after BJP released a video of a TVK functionary allegedly accepting 1.3 lakh cash. The Neta has now been arrested. Meanwhile, TVK also expelled the TVK functionary. TVK's action is against Veera, the expelled TVK leader and the joint secretary of Tawach East district. It comes after the BJP questioned the clean politics pitch by the Chief Minister Vijay. The video on your screens right now allegedly show TVK leader Veera allegedly accepting a bribe of rupees 1.3 lakhs. That is from a government contractor. Ironically, the video was put out on the day the Tamil Nadu government and of course the Tamil Nadu Chief Minister who vehemently spoke against corruption, and the government introduced a WhatsApp number to report government employees who are demanding bribes from public. Remember, at his rally in Karur a few weeks ago, Vijay urged people not to pay bribes, saying that if any official demands one, they should refuse, take his name, report the officer directly to him, and he will take action.
1: சம்பந்தமா பாத்தீங்கன்னா இந்த எனக்கு வந்து செக் வரல சார், இப்பயும் பணம் பரிவர்த்தனை என்கிட்ட இல்ல, எல்லாமே பிடிஓ ஜோனல் கண்ட்ரோல்ல இருக்கு சார். எல்லாமே இப்பயும் அவர் பணம் வாங்கினா ஜோனல் கிட்டயும் பிடிஓ கிட்டயும் போய் அவர் செஞ்ச வேலைக்கு வந்து பணத்தை அவர் வாங்கிக்கணும். அவரு என்ன பண்றாரு, என்கிட்ட வராரு. ஜேசிபியும் ஏற்கனவே வந்து ஒரு டெத்து சம்பந்தமா ஒரு 25 நாளுக்கு முடி என்கிட்ட வந்து கேஷா ஒரு 1.5 லட்சம் வாங்கிட்டு போறாரு சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் வந்து 9ஆம் தேதியும் இன்னொரு 50,000 வந்து ஜிபேலையும் ரெண்டு தவணையா எனக்கு அந்த காசு வாங்கின காசு குடுக்கறாரு. நேர்ல வந்து ஒரு 30,000 குடுக்கறாரு சார் அவரு. இத என்ன சொல்றாரு, நான் ஒப்பந்தத்தை அவர் செஞ்ச வேலைக்கு காசு வாங்கின மாதிரி டிஎம்கேல இதே ஒரு ஒன்றிய சேர்மனும் ஒன்றிய கவுன்சில் அருண் குமாரும்
2: Education props up. It is very important that a party in power comes and clarifies on the issue. Now, this is not the first time an allegation is being made against the 3-month-old TVK government. We've already seen what has happened in the case of the land in Padani, the temple land which has been clearly demarcated and settled the name of a temple. An attempt to register that land for a value of 2 crores has been made by the TVK government, and after a severe backlash, it has been backtracked. Similarly, in this particular scenario where a video has now been released and it has been going viral, it is alleged that a person from an union called Mambakam, which is in the outskirts of Chennai, a functionary of the TVK is alleged to be taking a bribe of 1.3 lakhs to be giving out a local contract to a specific individual for one of the jobs to be done.
0: Staying on with stories from Tamil Nadu, a shocking custodial death in the state has now sparked outrage. Victim's relatives have now refused to accept his body, and they've also staged a road blockade demanding justice. They allege that Varman's body had injuries caused by police assault. His name? Sabari Varman, a remand prisoner lodged at the Nagir Koil district jail in Kanyakumari. He died while in judicial custody. According to the Tamil Nadu police, Sabari Varman was arrested on July 9th, and that is in connection with the alleged possession and sale of banned tobacco in the state. On July 13th, he died inside the jail. During the investigation, officials found evidence suggesting that an altercation had taken place inside the prison on the night of July 12th. The DMK has now launched a sharp attack on the Vijay-led government, alleging that incidents of police brutality are increasing under his rule.
3: திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது எங்களுடைய முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற போது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மடப்புறம் கோவில் காவலாளி திரு அஜித்குமார் தாக்கப்பட்டு மரணமடைந்தார் என்ற ஒரு செய்தி வந்தபோது அன்னைக்கு இந்த திரு விஜய் என்ன செஞ்சார், மேடை போட்டு பேசினார், அந்த குடும்பத்தாரை மேடையில் ஏற்றினார். எங்களுடைய அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நடந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று அந்த குடும்பத்தாரிடம் மன்னிப்பு கேட்டார். அப்போ என்ன பேசினார் இந்த விஜய், சாரி வேண்டாம் சார், எங்களுக்கு நீதி வேண்டும் தான் என்று சொன்ன விஜய் இன்றைக்கு ரீல்ஸ் வேண்டாம், எங்களுக்கு நீதி வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
4: When Mr. Vijay was the chief minister of today was an opposition leader,

0: On to other stories now, telling you more about what actually happened. It's the Chief Minister Vijay's anti-graft crackdown in the state. The Bridegate storm is perhaps raging in Tamil Nadu. That's after BJP released a video of a TVK functionary allegedly accepting 1.3 lakh cash. The Neta has now been arrested. Meanwhile, TVK also expelled the TVK functionary. TVK's action is against Veera, the expelled TVK leader and the joint secretary of Tawach East district. It comes after the BJP questioned the clean politics pitch by the Chief Minister Vijay. The video on your screens right now allegedly show TVK leader Veera allegedly accepting a bribe of rupees 1.3 lakhs. That is from a government contractor. Ironically, the video was put out on the day the Tamil Nadu government and of course the Tamil Nadu Chief Minister who vehemently spoke against corruption, and the government introduced a WhatsApp number to report government employees who are demanding bribes from public. Remember, at his rally in Karur a few weeks ago, Vijay urged people not to pay bribes, saying that if any official demands one, they should refuse, take his name, report the officer directly to him, and he will take action.
1: சம்பந்தமா பாத்தீங்கன்னா இந்த எனக்கு வந்து செக் வரல சார், இப்பயும் பணம் பரிவர்த்தனை என்கிட்ட இல்ல, எல்லாமே பிடிஓ ஜோனல் கண்ட்ரோல்ல இருக்கு சார். எல்லாமே இப்பயும் அவர் பணம் வாங்கணும்னா ஜோனல் கிட்டயும் பிடிஓ கிட்டேயே தான் போய் அவர் செஞ்ச வேலைக்கு பணத்தை அவர் வாங்கிக்கணும். அவரு என்ன பண்றாரு, என்கிட்ட வராரு. ஜேசிபியும் ஏற்கனவே வந்து ஒரு டெத் சம்பந்தமா ஒரு 25 நாளுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கேஷா ஒரு 1.5 லட்சம் வாங்கிட்டு போறாரு சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் வந்து 9ஆம் தேதியும் இன்னொரு 50,000 வந்து ஜிபேலையும் ரெண்டு தவணையா எனக்கு அந்த காசு வாங்கின காசு குடுக்கறாரு. நேர்ல வந்து ஒரு 30,000 குடுக்கறாரு சார். அவரு இத என்ன சொல்றாரு, நான் ஒப்பந்த அவர் செஞ்ச வேலைக்கு காசு வாங்கின மாதிரி டிஎம்கேல இதே ஒரு ஒன்றிய சேர்மனும் ஒன்றிய கவுன்சிலர் அருண் குமாரும்
2: Application props up, it is very important that a party in power comes and clarifies on the issue. Now, this is not the first time an allegation is being made against the 3-month-old TVK government. We've already seen what has happened in the case of the land in Palani, the temple land which has been clearly demarcated and settled the name of the temple. An attempt to register that land for a value of 2 crores has been made by the TVK government, and after a severe backlash, it has been backtracked. Similarly, in this particular scenario where a video has now been released and it has been going viral, it is alleged that a person from an union called Mambakam, which is in the outskirts of Chennai, a functionary of the TVK is alleged to be taking a bribe of 1.3 lakhs to be giving out a local contract to a specific individual for one of the jobs to be done.
0: Staying on with stories from Tamil Nadu, a shocking custodial death in the state has now sparked outrage. Victim's relatives have now refused to accept his body, and they've also staged a road blockade demanding justice. They allege that Varman's body had injuries caused by police assault. His name? Sabari Varman, a remand prisoner lodged at the Nager Koyal district jail in Kanyakumari. He died while in judicial custody. According to the Tamil Nadu police, Sabari Varman was arrested on July 9th, and that is in connection with the alleged possession and sale of banned tobacco in the state. On July 13th, he died inside the jail. During the investigation, officials found evidence suggesting that an altercation had taken place inside the prison on the night of July 12th. The DMK has now launched a sharp attack on the Vijay-led government, alleging that incidents of police brutality are increasing under his rule.
3: திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது எங்களுடைய முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற போது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மடப்புறம் கோவில் காவலாளி திரு அஜித்குமார் தாக்கப்பட்டு மரணமடைந்தார் என்ற ஒரு செய்தி வந்தபோது அன்னைக்கு இந்த திரு விஜய் என்ன செஞ்சார், மேடை போட்டு பேசினார், அந்த குடும்பத்தாரை மேடையில் ஏற்றினார். எங்களுடைய அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நடந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று அந்த குடும்பத்தாரிடம் மன்னிப்பு கேட்டார். அப்போ என்ன பேசினார் இந்த விஜய், சாரி வேண்டாம் சார், எங்களுக்கு நீதி வேண்டும் தான் என்று சொன்ன விஜய் இன்றைக்கு ரீல்ஸ் வேண்டாம், எங்களுக்கு நீதி வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
4: When Mr. Vijay was the chief minister of today was an opposition leader, he took up the issue of custodial debts in big scale. Now, in his government, the police atrocities

0: question the clean politics pitch by the Chief Minister Vijay. The video on your screens right now allegedly show TVK leader Veera allegedly accepting a bribe of rupees 1.3 lakhs, that is from a government contractor. Ironically, the video was put out on the day the Tamil Nadu government and of course the Tamil Nadu Chief Minister who vehemently spoke against corruption, and the government introduced a WhatsApp number to report government employees who are demanding bribes from public. Remember, at his rally in Karur a few weeks ago, Vijay urged people not to pay bribes, saying that if any official demands one, they should refuse, take his name, report the officer directly to him, and he will take action.
1: சம்பந்தமா பாத்தீங்கன்னா இந்த எனக்கு வந்து செக் வரல சார், இப்பயும் பணம் பரிவர்த்தனை என்கிட்ட இல்ல, எல்லாமே பிடிஓ ஜோனல் கண்ட்ரோல்ல இருக்கு சார். எல்லாமே இப்பயும் அவர் பணம் வாங்கணும்னா ஜோனல் கிட்டயும் பிடிஓ கிட்டேயே தான் போய் அவர் செஞ்ச வேலைக்கு வந்து பணத்தை அவர் வாங்கிக்கணும். அவர் என்ன பண்றாரு, என்கிட்ட வராரு. ஜேசிபியும் ஏற்கனவே வந்து ஒரு டெத்து சம்பந்தமா ஒரு 25 நாளுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கேஷா ஒரு 1.5 லட்சம் வாங்கிட்டு போறாரு சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் வந்து 9ஆம் தேதியும் இன்னொரு 50,000 வந்து ஜிபேலையும் ரெண்டு தவணையா எனக்கு அந்த காசு வாங்கின காசை கொடுக்கறாரு. நேர்ல வந்து ஒரு 30,000 கொடுக்குறாரு சார். அவரு இதை என்ன சொல்றாரு, நான் ஒப்பந்த அவர் செஞ்ச வேலைக்கு காசு வாங்கின மாதிரி டிஎம்கேல இதே ஒரு ஒன்றிய சேர்மனும் ஒன்றிய கவுன்சிலர் அருண்குமாரும்
2: Education props up, it is very important that the party in power comes and clarifies on the issue. Now this is not the first time an allegation is being made against the 3-month-old TVK government. We've already seen what has happened in the case of the land in Palani, the temple land which has been clearly demarcated and settled the name of the temple. An attempt to register that land for a value of 2 crores has been made by the TVK government, and after a severe backlash it has been backtracked. Similarly, in this particular scenario where a video has now been released and it has been going viral, it is alleged that a person from an union called Mambakam, which is in the outskirts of Chennai, a functionary of the TVK is alleged to be taking a bribe of 1.3 lakhs to be giving out a local contract to a specific individual for one of the jobs to be done.
0: Staying on with stories from Tamil Nadu, a shocking custodial death in the state has now sparked outrage. Victim's relatives have now refused to accept his body, and they've also staged a road blockade demanding justice. They allege that Varman's body had injuries caused by police assault. His name? Sabari Varman, a remand prisoner lodged at the Nagar Koil district jail in Kanyakumari. He died while in judicial custody. According to the Tamil Nadu police, Sabari Varman was arrested on July 9th, and that is in connection with the alleged possession and sale of banned tobacco in the state. On July 13th, he died inside the jail. During the investigation, officials found evidence suggesting that an altercation had taken place inside the prison on the night of July 12th. The DMK has now launched a sharp attack on the Vijay-led government, alleging that incidents of police brutality are increasing under his rule.
3: திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது எங்களுடைய முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற போது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மடப்புரம் கோவில் காவலாளி திரு அஜித்குமார் தாக்கப்பட்டு மரணமடைந்தார் என்ற ஒரு செய்தி வந்தபோது அன்னைக்கு இந்த திரு விஜய் என்ன செஞ்சார், மேடை போட்டு பேசினார், அந்த குடும்பத்தாரை மேடையில் ஏற்றினார். எங்களுடைய அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நடந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று அந்த குடும்பத்தாரிடம் மன்னிப்பு கேட்டார். அப்போ என்ன பேசினார் இந்த விஜய், சாரி வேண்டாம் சார், எங்களுக்கு நீதி வேண்டும் தான் என்று சொன்ன விஜய் இன்றைக்கு ரீல்ஸ் வேண்டாம், எங்களுக்கு நீதி வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
4: When Mr. Vijay was the chief minister of today was an opposition leader, he took up the issue of custodial deaths in big scale. Now in his government, the police atrocity is extending to an extent where one death has happened in the prison, 9th the person was remanded, and 13th it is alleged that the death has happened. Within 2 or 3 days the death has happened from the time of remand. So it raises a serious question about police brutality within the prison. All the more the news is that there were suspected wounds on the body, possibly could be the cause of death, that had been registered by the district magistrate as reported in the media.
0: In other news, Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay has